ஏசுனி ஒப்ப இசர விழா காயனே சார்ஸ் தோமஸ் சமக நுவந்திக சேனரத்ன இ பதரச்சனைய போல் பிரணாந்து பியதுமா சங்கீத தட்சணைய ஸ்டான்லி பேரிஸ்.